ஓகே சினா ஓகே பாய் நோட்டிஃபிகேஷன் சோங் பிளேகா லைவா லைவா இன்ஷா அல்லாஹ் சபா பே பிளேகோ மத்த ப்ரோகிராம் நமக் கி தஸ்யாத் கே ஹஸ் அல்லாஹ் ஜானா ச தோஸ்த் ஆதி ஹே ஃபிர் ஷோ மே ஷோ மிஸ் ஹோ கயா மோசி மஹின் ஃப்ரம் டாங் ஜமா ஃபுர் ரம் ஜமுஷ் கலாத ஹோன தேசி சர் ஜி மேரா மெசேஜ் ரீட் கரோ ஐ அம் சாபியா சர் ஜி நோட்டிஃபிகேஷன் ஆயில் கி சாத் ரேடியோ ஃப்ரீ தி கியோகி ஜித்னே லோக் ரேடியோ கோ சுன்னே சுனேங்கே ஓத்னே நோட்டிஃபிகேஷன் நீ யூஸ் யூஸ் கரேங்கே ஐ அம் சோபியா சாபியா சாபியா டே மனசு சிச்சல மஷ்வரா தா ஹசி மேரே எஸ்எம்எஸ் பேச்சாரே கே ஹாத் வா தோட் தியே ஆப்னே இத்னா துமே நே இத்தனை மே துன்னே மேனே ஜினாத் கி ஜுபான் நஹி லிக்கி தே வாரல் சி ஓஸ் பே புஷ் மகன் அவல் டீக் நோ ஜி

ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓய்மா வர்க்கத்தில் யூமான கலதிஷயோ, ஓய்மா வர்க்கத்தில் யூ ஜமான கலதிஷயோவா, ஜமா ஓஸ் கேனோ ஜமான அஷிகிஷயோவா. அதாலத் சர்த்தத இஷக்குவே வர்களே பவுமா, அதாலத் சர்த்தத இஷக்குவே வர்களே பவுமா, ஜமா நெஷவே ஹா பினங்கி ஷவேதா. சகபராஷி ஹுயோ கஸ் பவர்த்ததாசி ஹுவை, சகபராஷி சூக் பவர்த்ததாசி ஹுவை. நான் வக்தராகலே ஜனாசதா ஹகலே ஒனிஷவேதா. ویلکم بیک سڑی مشی بخر آلے ٹولو خویندی رونو اور اس ملک پلوانو مشرانو کشرانو تاو ویلکم سڑی مشی بخر آلے ویما دلیش ماں کاسم